438.6 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் அந்தமான் நிக்கோபார் தீவு வாழ் தமிழ் மக்களுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 26ஆம் நாள் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் குரலமுதம், தகவல் நேரம், மகளிர் உலகம், அறிவிப்புகள், சிந்தனைகள் ஆகியன கேட்கலாம்.

குறள் அமுதம். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றி நின்ற துணை. பொருள் பெற்றோர், வாழ்க்கை துணை, குழந்தைகள் என இயற்கையாக அமைந்திடும் மூவருக்கும் துணையாக இருப்பது இல்லறம் நடத்துவோர் கடமையாகும். மீண்டும் குறள். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றி நின்ற துணை. குறள் எண் 41, அதிகாரம் இல்வாழ்க்கை.

0: நேயர்களே, இன்றைய பொன்மொழி. வாய்ப்புக்காக காத்து இருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள் என்று கூறியவர் டாக்டர் APJ அப்துல் கலாம். நேயர்களே, தொடர்வது தகவல் நேரம், வானிலை அறிக்கை. நமது அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், கடல் சீற்றத்துடன் இருப்பதால் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் எனவும் வானிலை அறிக்கை அறிவித்துள்ளது. தொடர்ந்து கப்பல் போக்குவரத்து செய்திகள். ஃபினிக்ஸ் பே துறைமுகத்திலிருந்து MV ராணிச்சங்கா நாளை காலை 6 மணிக்கு சிராஜ்தீப் மற்றும் லாங் ஐலண்ட் வழியாக ரங்கத் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் நண்பகல் 12 மணிக்கு சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். MV பாராட்டாங் நாளை காலை 6:15 ஷகிதி பயணிக்கும். பின்பு காலை 8:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். MV ராணி லக்ஷ்மி நாளை காலை 6:15 சிராஜதி பயணிக்கும். பின்பு காலை 8:45 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். MV ஜாலிபாய் நாளை காலை 7:00 ஷகிதீப் சிராஜ்தீப் ஸ்ட்ரெய்ட் ஐலண்ட் கதம் தலா மற்றும் லாங் ஐலண்ட் வழியாக ரங்கத் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் நாளை மறுநாள் காலை 7:00 சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். MV பமுகா நாளை முற்பகல் 11:00 ஷகிதீப் பயணிக்கும். பின்பு பிற்பகல் 1:00 சிராஜ்தீப் பயணித்து பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். MV ரங்கத் நாளை முற்பகல் 11:30 சிராஜ்தீப் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் பிற்பகல் 2:00 ஷகிதீப் பயணித்து பிற்பகல் 3:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். தகவல் நேரம் கேட்டீர்கள்.
1: வணக்கம் அந்தமான் மக்களே. அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் அழகை அற்புதமாக படம் பிடிப்பதில் ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இயற்கை எழில் கொஞ்சும் அழகிய காட்சிகளை அப்படியே தத்ரூபமாய் படம் பிடிப்பதில் ரசனை உள்ளவர்களா நீங்கள்? வரலாற்றின் பெருமையை பழமை மாறாமல் படம் பிடித்து பறைசாற்றுவதில் வல்லவரா நீங்கள்? அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் நேர்த்தியான அமைப்பை அப்படியே உங்கள் கேமராவில் பதிவு செய்வதில் தனித்துவம் உள்ளவர்களா நீங்கள்? இந்த கேள்விகளா ஆம்னு பதில் சொன்னீங்கன்னா இந்த வாய்ப்பு உங்களுக்கு தான். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் பிரசார் பாரதி வழங்கும் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் என்ற போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. சொர்க்க பூமியாம் அந்தமானின் கலை, கலாச்சாரம், பாரம்பரியம், வரலாறு, சுற்றுலா.

மரபுகள், தீவுகளின் தனித்தன்மையான அடையாளம், உள்ளூர் கதைகள் இவற்றில் ஏதேனும் ஒன்றை மையமாக கொண்டு 1 நிமிடம் முதல் 3 நிமிடம் வரை நீளமுள்ள அற்புதமான தனித்துவமான காணொலியை உருவாக்குங்கள். உங்கள் திறமையை உலகிற்கு பறைசாற்றுங்கள். இப்போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகளும் காத்திருக்கிறது. மாவட்ட அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 50,000 ரூபாயும், மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும், தேசிய அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 5 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. பிரசார் பாரதியின் செயலியான வேவ்ஸ் ஆப்பில் பதிவு செய்து மை வேவ்ஸுக்குள் நுழைந்து கோ டு புரோகிராமை கிளிக் செய்த பின் உங்கள் காணொலியை பதிவேற்றம் செய்யலாம்.

உங்கள் படைப்புகளை காணொலியாக பதிவேற்றம் செய்ய கடைசி நாள் இம்மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் படைப்புகளை உங்கள் கேமராவில் பதிவு செய்யுங்கள். உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள். உங்கள் கதையை உலக அரங்கிற்கு கொண்டு செல்லுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் மாவட்டம், உங்கள் கதை, இந்திய அரங்கில். இன்றே பங்கேற்று உங்கள் கதை மூலம் பல கோடி மக்களை ஈர்த்திடுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் தீவு, உங்கள் கதை, நமது பெருமை. இது உங்களுக்கான அற்புதமான வாய்ப்பு.

நேர்களே, நிகழ்ச்சியில் தொடர்வது மகளிர் உலகம். இன்றைய மகளிர் உலகம் நிகழ்ச்சியில் சில ஆரோக்கிய குறிப்புகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வேலைக்கு செல்லும் பெண்கள் கால்களில் சக்கரங்களை கட்டிக்கொண்டு பறக்கிறார்கள். வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு குடும்பத்தையும் குழந்தைகளையும் கவனிப்பதற்கே நேரம் சரியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட பரபரப்புகளில் தங்களது உடல் ஆரோக்கியம் குறித்து பெரிதாக கவலைப்படுவதில்லை. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் பெண்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சில ஆரோக்கிய விதிகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். ஒருவருக்கு சராசரியாக ஒரு நாளைக்கு 2000 கலோரிகள் தேவை. 30 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு ஒரு நாளைக்கு 1600 முதல் 1800 கலோரிகள் தேவை. வயது அதிகமாகும் போது ஆண்டுக்கு 7 கலோரிகள் குறைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டு வேலை, அலுவலக வேலை என பெண்கள் சுழன்று கொண்டிருக்கிறார்கள். இந்த அழுத்தங்களுக்கு நடுவில் தங்கள் உடல் நலன்களை கண்டுகொள்வதே இல்லை. குறிப்பாக உடற்பயிற்சி இல்லவே இல்லை. கட்டாயம் பெண்கள் உடற்பயிற்சிக்கு நேரம் ஒதுக்க வேண்டும். வீட்டிலேயே எளிமையாக செய்யக்கூடிய பயிற்சிகளை கற்றுக்கொண்டு செய்யலாம். நடுத்தர வயது பெண்களுக்கு உடல் ரீதியாக பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. உடற்பயிற்சிகள் செய்வதால் உடல் எடை கூடுதல், இதய நோய்கள் போன்ற நோய்கள் வராமல் தடுக்கலாம்.

தோழிகளே, அதிக நேரம் உட்கார்வதை தவிர்ப்பது நல்லது. அதிக நேரம் உட்கார்ந்து இருந்தால் சர்க்கரை நோய், இதய நோய்கள் போன்ற மிக விபரீதமான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புண்டு. அதனால் குறிப்பிட்ட இடைவெளியில் எழுந்து நடக்கலாம், பிடித்த வேறு விதமான வேலைகளை செய்யலாம்.

தோழிகளே, ஊட்டச்சத்து பற்றாக்குறைகள் பெண்களுக்கு எலும்பின் அடர்த்தி குறைய வாய்ப்புண்டு. உணவில் கீரைகளை அதிகமாக சேர்த்துக் கொள்வதாலும் உடற்பயிற்சிகள் செய்வதாலும் எலும்புகள் வலுவாகும். இரவு நேரத்தில் போதிய அளவுக்கு தூக்கம் இருந்தாலே ஹார்மோன் குறைபாடுகள் ஏற்படாது என்கிறார்கள் மருத்துவர்கள். எந்த தொந்தரவும் இல்லாமல் உங்கள் உடல் எவ்வளவு தூக்கம் கேட்கிறதோ அந்த அளவுக்கு நிம்மதியாக தூங்கி எழுந்தாலே போதும், உங்கள் உடலும் மூளையும் உற்சாகமாக இருக்கும்.

தோழிகளே, காலை எழுந்தவுடன் முதல் வேளையாக தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலின் நீர் தேவையை பூர்த்தி செய்து உடலும் மூளையும் புத்துணர்ச்சி அடைய செய்ய இது உதவும். தாகம் இருந்தாலோ இல்லாவிட்டாலோ குறிப்பிட்ட இடைவேளையில் தண்ணீர் குடித்துக் கொண்டே இருங்கள். 30 வயதை கடக்கும் பெண்களின் சரும நிறத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் நிகழும். வயது அதிகமாக அதிகமாக தோலில் எண்ணெய் சுரப்பு குறைந்து கொண்டே இருக்கும். அதனால் தோல் வறண்டு போவது, சுருங்குவது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு தோற்றத்தில் மாற்றங்கள் ஏற்படலாம். குறிப்பாக கண்களுக்கு அருகிலும் முகத்திலும் சுருக்கங்கள் ஏற்படும். தோல் செல்களின் உற்பத்தி மந்தமாகிவிடும். வருடத்துக்கு ஒரு முறையாவது தோல் நோய் நிபுணரிடம் ஆலோசனை செய்து கொள்வது நல்லது. தோழிகளே, குடும்பத்தில் ஏற்படும் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும் என்கிறார்கள் மருத்துவர்கள். வருமானத்துக்கு தகுந்தபடி திட்டமிட்டு செலவு செய்தால் நிம்மதியாக இருக்கலாம், மன உளைச்சலையும் தவிர்க்கலாம்.

நேயர்கள் இதுவரை மகளிர் உலகம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைந்தது. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு இளங்காற்று வீசுதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அறிவிப்பாளர் ரிஷ்ணா. வணக்கம் நேயர்களே.